மணிப்பூர் சக்ரா, அப்புறம் மணிப்பூர் சக்ரா த்ரூ த அனஹா சக்ரா விசுதி சக்ரா and it comes to Agya, Bindu and Sahasrara chakra, then there comes the Dipak, the light. That is very important. Ram, Ram, Ram. Guruji said, Swami.